0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன். கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான்
1: பார்த்தேன். Okay, cool.
2: நான் இங்கிருந்து எப்படி வீட்டு போறது?
3: அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
2: யாரு யாரு அது?
3: கூட்டிட்டு போறேன்.
2: நீங்க உண்மைக்குமே என்ன வீட்டுக்கு ஓட்டு போறீங்களா?
3: ஓ, இந்த வழியாது வாங்கத்தான், நான் காட்டுறேன். உங்களுக்கு பயப்படாதீங்க.
2: அது ரொம்ப நான்
4: I have in 2008. His submission work is of Castle Eden Den on the outskirts of...
5: All of these things have led to higher costs for American families, so...
6: Le site réalisé par Frédéric Méjean. Armé de ses données scientifiques, nous...